0: ஜினம் செய்தியாளர் பர்னாரி, ஹலோ ஹலோ பர்னாரி, மங்கனானி
1: ஹலோ
0: மங்கனானி
1: மரராசே ஞம் செமனாரி
0: ஐவா டிரினானி டுக்டோரா நானி அப்
1: முதா நா முனோங்கோரோ ஷோங்கா
0: முருதோரா முரிபி
1: ndi muno mbairo vya nova muno mshimoyo muno
0: mrupinda zakadini upera kwa rafiki
1: mrupinda bo amshamarale ungaedza pano kwenda kugereja ingauya mchiposi kwenda kubasa
0: ino mo kwa zamanisha mwari
1: chotanga ndi muli kwa basa so technique
0: ndoya
1: mkazi wangu tareza fazenda mwanangu anita mnongoro sofia mnongoro foni mnongoro etimo mnongoro nora mnongoro ndapedza mshamara ndaikumira wangoma mshamara gomera ulipo msiki wa dzanova mshamara
0: halo
1: arowa mshamara ndaikumbira ngoma mshamara onde gomera ulipo msiki wa dzanova
0: aiwa tatenda mwane mangwanani yakanaka nai
1: Azita mshamari pambeni na basa
0: ndatenda ini